0: actually, whatever the people have testified already, they will not change just because of they got the job. Because they are innocent people, they speak the truth. I don't think they will change.
1: Is it also having in mind the upcoming by-elections in Karur?
0: See, I don't think it's anything to do with the by-election in the Karur. Honorable Chief Minister felt that actually deeply with what happened in Karur. And he also wanted to visit Karur first. The by-election scenario is happening now.
2: It is a long waiting visit. You know how DMK was trying to stop that visit. Even after being a CM, DMK tried their best to stop Honorable CM visiting Karur. And then you should think how they would have been very much rigid in the past when they were holding the power, when they were holding the government. They have been using all their powers to stop our CM travel to Karur. And now definitely our CM is visiting Karur tomorrow.
3: In a democratic country, nobody can stop somebody from going to another place. Who can stop? If Vijay wanted to go there, he could have gone there and met the people. He should have gone to every household and met the people. Who can stop him? Even now, if he is going, we are not bothered. We filed a petition only on the speech by a senior party, that man telling that DMK had killed the 41 people. So that thing we went to court not to stop Vijay.
4: My colleague Sam Daniel continues to be with us live from Karur this morning, capturing the ground sentiment. We've just heard, Sam, the political reactions as well, responding to concerns that the appointments could influence witnesses in the ongoing investigation. The Congress clearly maintaining that key witnesses have already deposed before the CBI, and now there's little basis to suggest their testimony would actually change.
5: That's right. Congress is an ally and they are endorsing the gesture by the ruling TVK in Tamil Nadu, pointing out that many have testified, very less chances for them to make a U-turn, while the other left party supporting the TVK from outside has a different view. And with me, a group of young women, including Prema. Thank you all very much for your time. Chief Minister Vijay's first visit after the stampede that killed 41 people.
6: Hi, this is Prema Thyagarajan from Karur. I want to talk to Tamil. We are so happy to come with the CM sir. தமிழில் சொல்லணும்னா சிஎம் அண்ணா வந்து விஜய் அண்ணா தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. இப்போ சிஎம் சார் சீட்டில் உட்காந்துருக்காரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் டைம் கரு லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் சிஎம்மாக வந்து அவரை உட்கார வைப்பேன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவரோட சிஎம் சீட்டில் உட்கார வச்சுருக்கோம். சிஎம் அண்ணா சிஎம் ஆகி எங்கள் கரூருக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கரூர் மண்ணுக்கு வந்து சிஎம் அண்ணா விஜய் அண்ணா வராரு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோங்கிறத சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அந்தளவுக்கு நாங்கள் சந்தோஷம்.
5: ஷீ கால்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ஹர் பிரதர் அண்ட் இன் த நட்ஷல் ஷீ வெல்கம்ஸ் இஸ் விசிட். He has come here as Chief Minister for the first time. That makes her all the more happy, she says. 41 பேர் இறந்தவங்களும் அவங்க மீட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஹீ இஸ் ஆஃபரிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அது வந்து சிலர் வந்து தப்பு வந்து விசாரணையை பாதிக்கும், இட் குட் எஃபெக்ட் த விட்னஸஸ் சொல்கிறாங்க. ஹவு டு சீ தேட்?
7: இல்லைங்க சார், அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. நேரில் இது போன தடவை விட மாட்டேன்ட்டாங்க, இந்த தடவை விடுறதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அவங்கள நேரில் பார்க்கறது நாங்கள் ஒரு நன்றி சொல்லணும், அதுக்காக வரோம். அவன் எந்த தடையாக இருந்தாலும் விஜய் சார் பார்த்துக்குவார், கண்டிப்பாக வந்து பார்க்கறது நல்லது.
5: She says last time, referring to the earlier DMK time, Vijay could not come here. He was not granted permission. Now he is Chief Minister. He has to come and it's important he comes and visits them. இது வந்து விசாரணையை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பு கொடுக்கறதுனால அவங்க ஒருவேளை தப்பு தான் நடந்துச்சுன்னா அதை மறைச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக சாட்சிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They say the witnesses could be influenced.
8: சாட்சிகள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து வர்றது பார்க்கறது நல்லது. எதிர்பார்க்கல, பட் நடந்துருச்சு. ஆனா வந்து சிஎம் சார் வந்து எல்லாத்தையும் நேர்ல வந்து பாக்கணும்னு சொல்லி இருக்காரு. அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அண்ணா தளபதி அண்ணாக்கு தெரியும். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டியது அவர் கண்டிப்பா செய்வார். எந்த தடைகளும் வந்தாலும் அவர் கண்டிப்பா செய்ய
5: வேண்டியது. They say he would break all barriers. Earlier he could not come, but now he is the Chief Minister. It's important he meets the families who lost their near and dear ones in that terrible tragedy. So if everything works well, this particular meeting would be around 12 and 1, and then there could be a short roadshow, and then Vijay would head to the collectorate where he would meet family members of the victims.

0: இந்த தீய சக்தியை பற்றி, அவங்க நிர்வாகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு, ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு
1: தெரியல. It was like shortly, if you want to say about that white paper report, the government, then previous government, it was like pouring water into a empty bowl with a hole. None actually know where the water went.
0: பேசுங்க பேசுங்க என்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச
1: ஆரம்பிக்கணும்.
0: சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்ட்டு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிற இப்படியே மாறி.
1: If I remain silent without speaking politics and doing my duty, immediately they are questioning Vijay doesn't know to speak politics.
0: அரசியலுக்கு வந்ததுல இருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு, பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா?
1: When I entered politics,
0: தமிழ்நாட்டோட பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் எப்போ பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா, ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்
1: பேசுறாரு,
0: நம்ம ஸ்டேட்டோட
1: ப்ராப்பர் ஆர்கியூமென்ட்
0: பாக்குறது மட்டும் சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு, யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுட்டு, அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு, இப்படிதான் ஒரு அரசியல்
1: பண்ணணும்னா
0: அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்ய போறோம்.
1: அதனாலதான்
0: சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தோம்.
1: That's why we introduced, we moved a resolution on Meghadadu issue in assembly session, during assembly session.
0: யார் என்ன delimitation கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது.
1: தமிழ்நாடு will never accept delimitation.
0: நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது
1: we will not allow
0: திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு
1: நிக்குது?
0: இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு கலவாணிங்க சொல்ல முடியுமா? அவங்களால நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற
1: இடங்களை
0: நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க.
1: Can you prove both are not same in upcoming by-election? Prove it.
0: ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை? அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவி கே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்லேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும்

0: என்னென்னமோ பண்ணுறாங்க, இது ஏதோ பேசுகிறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யார்? இந்த திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க, அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்தோம் நாம.
1: We have actually won an election without giving money.
0: மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்?
1: When people are our side, why we have to do any sort of trading?
0: இந்த கொள்ளைய அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருனே தெரியாம ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு வரா பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிற.
1: You are Karun sir. Guys, I
0: don't
1: know where exactly he is.
0: Stalin sir, he has been running
1: here and there.
0: எப்பமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு.
1: விஜய் டாசட் கிரிட்டிசைஸ்
0: சென்ட்ரல் பாலாஜி. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு.
1: And another former minister who had went to Singapore for check-up. Which is tacitly mentioning former minister Velu.
0: அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம்
1: யாராந்தாலும்
0: கட்டுப்பாடு.
1: ஒரு காலத்துல கட்சியில்
0: எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிக்கே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலையும் ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த விஜயை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்வதற்காக முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு புரியல. ஆட்சியில் இருக்கும் போது கட்டுப்பாடுலாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ் எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க, இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: Even now they are all saying Vijay shouldn't be with Karu. Are you all
0: Supreme Court?
1: Are you all dreaming?
0: Even governor, narki,
1: your
0: narki,
1: government
0: narki indri.
1: Has actually gone.
0: செம்மண்டியாலி அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காக எல்லாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அடைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல.
1: Do fair politics.
0: திருத்தவும் முடியாது.
1: Actually, you don't know how to do fair politics, right?
0: அதுவும் நடக்க போறது இல்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க.
1: They are not going to rectify the
0: mistake.
1: In upcoming bipoles, meet them a lesson.
0: நன்றி வணக்கம்.
1: Be confident, victory is ours.
2: I'm gonna get it.

0: taken place in which 41 people died. He called the stampede the most emotional time of his life, and he blamed former Chief Minister M.K. Stalin and the Tamil Nadu police for the stampede. He even called out DMK and stated that they mocked him shamelessly during the stampede. He announced that a memorial would be set up for the stampede victims in Karur by the TVK. Vijay is back in Karur for the first time 9 months after the stampede tragedy. The Chief Minister will also meet the families of the stampede victims and is expected to hand over government job appointment orders on compassionate grounds.
1: ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படி தான், நமக்கும் அப்படி தான், நிறையா வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேரில் அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியாக இருக்கட்டும், தீந்து போன சக்தியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மக, எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்ட அந்த நாடகலா இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு?
0: Well, let's go across to Sam Daniel now, who joins us from Karur. And Sam, we heard the Chief Minister there targeting the DMK. Any reaction coming from them, also hitting out at the police? And what is happening now in Karur?
2: So far, no formal reaction from the DMK Gargi, but you can expect strong response from the party. But Kanimoli, in a short response, and Tuticorin has said, people know who ran away when the stampede happened and who came to them, referring to Vijay's rushing back to Chennai without visiting the injured people or the families of those who were killed in the stampede, and tacitly referring to Chief Minister at that time, the then Chief Minister Stalin, rushing to Karur and reaching the town the same night, overnight past midnight. She says she doesn't want to politicize the issue since it's under investigation, but the people, she says, would know who is politicizing this. But as we speak now, anytime we can expect that meeting of Chief Minister Vijay with the families of the victims who were killed in that terrible TVK rally stampede tragedy in September last year, even as Vijay was speaking in that election campaign at that point in time. He would also be handing over appointment orders for all, at least 33 of them. on compassionate grounds, even as the Madurai bench of the Madras High Court has directed the government to appoint them only on a temporary basis, subject to the final order of the court. And this is an emotional visit in a sense for Vijay, who has come sporting a black shirt symbolizing grief and mourning. He could not visit Karur at that point in time after he returned quickly on that night of the tragedy, saying that at that time the ruling DMK did not permit him. But he called weeks later the families to Chennai and met them outside the city. And he had told them that whenever the government would permit him, he would visit and meet them face to face in their hometown Karur. So much has changed after that. Right. He has won elections, become the chief minister, and people feel that it's only the right thing to do. And offering government jobs in that sense makes it a little more meaningful and special, they say. Although there is criticism against this, saying that this could influence the witnesses in this case, as the CBI is still investigating the terrible stamping.
0: That's right.
2: Of course, Vijay did not speak about this particular issue when he spoke little earlier this morning at that TVK rally, but we expect something on these lines when he speaks one-on-one to the families of the victims.
0: All right, Sam, thanks so much for joining us. Sam Daniel, they're reporting from Karur. Now, what Sam was referring to today, the Madras High Court, in fact, refused to stay the Tamil Nadu government's decision to provide temporary government jobs to the families of those who died in the Karur stampede. Hearing a petition filed by the DMK, the court observed that temporary appointments could be made and declined to grant any sort of interim relief. The DMK has argued that the job offer could influence witnesses in the ongoing case, bypasses the Tamil Nadu Public Service Commission, and also violates the principle of equal opportunity in public employment.
3: See, first and foremost, we are very happy that Mr. Vijay has gone on time there. Let's not forget that his delayed departure, almost 7 hours delay, has made it... Hello?
4: Please go on.
3: Has made that stampede. That was the primary cause and concern. Now he has been there on time. And their allies, CPI and CPM, have objected to this job. See, 18 people were dead in an ammonia gas leak near Chennai. They have given just 2 lakhs compensation. Probably government jobs should be given to them also.
0: All right, with that, time for us to slip into a short break. On the other side, the Prime Minister has arrived in New Zealand. We'll tell you what's expected during his visit.

0: And well, our top focus on the show today, Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay has given an emotional speech in Karur. He calls the stampede most emotional time of his life. And he blamed the former Chief Minister, M.K. Stalin, and Tamil Nadu Police for the stampede. He even called, called out DMK and stated that it is because of DMK that they mocked him shamelessly during the stampede, and they raised various questions on him. He also announced that a memorial would be set up for the stampede victims in Karur by TVK. Well, Vijay is perhaps back in Karur for the first time as the Chief Minister 9 months after the stampede tragedy, which claimed 41 lives. Vijay has also met the families of the stampede victims earlier today, and he also handed over government jobs appointment orders to 31 family members on compassionate grounds.
1: Chan, life la evlo periya oru uyarathukku ponaalum manasalavula sila valigal kaayangal அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படி தான், நமக்கும் அப்படி தான். நிறையா வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்லை, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்ல ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேலிருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்?
0: I want to go across to my colleague Sam Daniels, joining me live from Karur. Sam, 9 months after that stampede which claimed 41 lives, We have the Chief Minister of Tamil Nadu, Vijay, there in the state. A lot of anger, a lot of emotions. He met the victims' family as well. Talk to us more about the visit and also the fact that a war of words, a political firestorm has also erupted between the TVK and the opposition parties over the government appointments to 31 families.
2: Well, Gauri, his visit to Karur was in two parts. One, it was political, where he addressed the TVK cadre and made a strong political point. He blamed it on the earlier ruling DMK and the police in particular for the stampede that killed 41 people, saying that the police could have stopped him, saying the crowds were surging, but they actually led him inside

0: informed that he was misled by Karur police, and he alleged that Karur police was acting at the behest of the erstwhile DMK government. Now, this is a big charge that's played out in the past, but this is the first time that the Chief Minister is making this charge so furiously as the Chief Minister. He also went on to talk about his crackdown, the government's crackdown on corruption. He said that he asked all people of Tamil Nadu to not take bribes or even give bribes. And he said that if anybody forces you to get into bribery, just tell them that it is your Anna's government, it's your elder brother's government, and I'm here watching you. So that was the big statement that he made. He also said that his government believes in talk less, work more. And that was a dig at the DMK. He said that he's not like the other Dravidian parties that speak a lot on ideological lines and do little when it comes to people's work. And like I said, he also gave a glimpse of what his national political approach could look like. He said that when it came to delimitation or Mekedatu, he was convinced and committed to the interest of Tamil Nadu. He said that he will not do anything that will harm the interest of Tamil Nadu, and he will fight for the interest and advantage of Tamil Nadu in all circumstances. He specifically said that the TVK government will not let delimitation of any kind be allowed, specifically with regard to the interest of the state. Let's listen in to what he said.
1: ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள். நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்லை, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. They have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்ட அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யார்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேரில் அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியாக இருக்கட்டும், தீந்து போன சக்தியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
0: Well, Chief Minister Vijay there speaking about the Tiya Shakti and Teendapuna Shakti. Once again, Tiya Shakti is the evil force that he uses to refer to the DMK, and Teendat Shakti is the AIDMK that he often uses to say that the party is a spent force now. But the moot point is he's blaming the DMK government and reiterating his earlier charge that the conspiracy, that everything that happened in Karur was a conspiracy and it was done at the behest of the DMK government. Of course, that is a very contentious claim. We have Tenmoyi Prasanna joining us now. She's a TVK spokesperson. We also have Satish Kumar. He's a political researcher. We'll be joined by Srinidhi of the DMK in just a bit. Thank you all of you for being part of this show. Tenmoyi Prasanna, to you first. Chief Minister Vijay did speak about Karur.